கொண்டாங்கொரு மழை வந்தி வளவில் வரவுங்கடை ஞானுரா வள ஞாபன வரை மனுள் கொண்டாங்கொரு உடாங்கொரு

0: வஞ்சவாலோ 4 PM இவங்க மச்சிங்களா பழமரியா கேமாங்க தவழையுனா கஜாமர் குழே தவழையுட ஒக்கிறேங்க.
1: சென்சிஸ் மறிச்சிகா தியங் ஓகஸ்டோ நான் மஞ்சுக்கா ஒருப்பம் குங்குங் உலகில் குங்காயுன் பிளான் ரீசோர்சஸ் குமல்லா கம்யூனிட்டிஸ்கோ பழையமலா நக்குன் வானல் நப்புற நீட் புலு டிரான்ஸ்போர்ட் நான் குருபலாங் ஹெல்த் சர்வீசஸ் மறிச்சி வானல் நிமுறு நீட் ஃபீல்ஸ் குமல்லா கிக்கு புட்புழுக்கோ பீங்குர் புஷ்முர் கபால சீட்டிலில் லிமுருங் ஜன்னீத் லிமுருத்துங் ஆமா நோக்குங் சென்சிஸ் முடியா வரப்பம் முனி ஏன்ச மெட்ரிஸ் லிக்கா நீண்டு மாறம் நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கல்கி முனி நெல் ஜன்னீத்து விசிட் census.abs.gov.au authorized ya australian bureau of statistics to canberra
2: yo tunya gatru ya limurto military different lama nakon many other times songala le kaya ko am rip mala barwa different dawo ka gatru ya limur kanama marma ngor gel kring ngor makanya ngapa ke ola engkol ngor makanya yul ngol limurongal ya ko ngai dual water cycle ka ngor ngor ngara tu ya ko am ngapa ke ururom goro tole de mele limurong yan interesting ka educational ngai dol ngala palmiru chamar klo ba la miru ngoni nal chen ngoli ka nga pa ke or engro ngor to le di nama wala ka nal chen wala tuna kone miru mangi kum o mangi grupan ka do na ngoni dao ingam evaporation to ni nakon mak ngai mele da kon balanya rai season do to ala ngoni rara ndar miri to ni yidin written na kormor kadalna கப்பு போல மீன் மங்கச்சிங்க மூணு கரைப்பிஞ்சு நக்குன் இழுருக்குன்னே மேலே நக்குன் பலஞ்சரை சீசன் தோ துவால் கொஞ்சம் ரெண்டர் மீறி துணியை இடின் விழுத்துல குறும்பு கடாலனா கப்பு போல மீன் மங்கச்சிங்க மூணு

ஆள் மிஞ்சோச்சுலோங்கள் முள் முள் நேரோல் பலகாஞ்சி கோமலோரோ நேரோல் மரண் பூம்தின் கரக்குழு பில்லியன் மழங்காராய் ஜாங்கொன் காப்புய் குட்டுள் சாய் புழுங்காரி லோக்குங்கோள் பல்லும்பா துருமி துருமி லக்கு அணி குயுரிட்டா குனநீங்காராய் காரக் மிரியாங் புரோக்கோய் நாஜலால் மிரியாங் டாக்துன் மழாவோல் கள முள்முள்பாய் முள்முள்பாய் கரவா மிரில் மெயின் புல்வோ மிரில் தவளஞ்சிரை மிரில் பயனிங்காராய் ராங் மிரியாவோல் முள்முள் மிரியாங் புரோகோய் மிரியாங் நாஜலால் மிரியாங் நாராஞ்சி கடற்குனா தழப்பா வாங்கல்னா கண்டி பழுளுமா மல்மல்கா கண்ணாவாங்கா தழப்பா கண்ணாவாங்கா பெல்வெல்கா மல்மல்கா கைப்பண் கழுளுமா மேயாம்புல் கடக்குதி நான் மேயழு முன்னெருங்க மேயழுள் முங்கோ கலாங்கான் கலாங்கான் மிஞ்சோனோ கரக்குழு ஒய் கழுப்பனா மல்லி கழுங்குருந்தா முயங்கரையாரி மயாழுள் மூங்கோ மயங்கிருங்கிருங்கோ குனநீங்கரை அரக்மரியாங் ராங்மரியாங் புழுங்கரை ஒழியோ

ராஜாவரன் விருகவருமனுடாராயின் விழாமவாமவாய் திங்கிரியணிநாழு ஜபானு பகவாரோடாயின் விழாமவாமவாய் திங்கிரியணிநாழு ஜபானு வளர்வாறு வளர்வாறு.